அவ கிவிகின் தவத் சத் சரராவ வெடிசரானக இக்கியனே பரஸ்பஸ்வன வெடசதானி அவசானேத மெலிசின் அப்பி லங்காவி சிரினவாயதின் கீதவத் உனே ஷலி வைஜயந்தன் கவதாது ஆயென்னே ஹமுவன் மாயதின் கீலா ஹோ அஹுவா இதின் மமனன் வரதீம சதியக்கின் ஹரியட்டம தின ஹத்தக்கின் அதின் எரம்பென சதியே தின ஹத்தப்பசு ஊவாமா